சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதன் நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை பகிரியின் பக்கத்தில் பதிவிட்டு கேட்டு மகிழலாம். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தனிப்பக்கத்தில் உங்கள் பதிவுகளை தந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு இது முதல் பாடலாக

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான பாடல், மாதமும் ஆவணி, ஆம் ஆவணி மாதத்தில் அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர்சங்களே, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் பகிரின் பக்கத்தில் இணைந்து தென்காசி மாவட்டம் வீரகேரள முதலிடம் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்களை என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆரம்ப பாடலே அருமையான பாடல், பாடல் தேர்வு சிறப்பு, மனதை தொட்ட பாடல், ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சார் என்று இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து கிளியே இளங்கிளியே இந்த சபையில் சபைக்கு அழைக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர ஐயா அவர்கள். இதோ அவர்கள் விருப்பத்தில் பாடல் வருகிறது. அதற்கு முன் நேர் சொந்தங்களே, முன்போல் ஒரு புதிர் போட்டி முயற்சி செய்து பாருங்கள். நேர் சொந்தங்களே,

ஒளிச்சந்த் அந்த பாடல் செந்தூரப் பூவே திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுமொழித்தோம் நேர்சொந்தங்களே. விரும்பிய நேர்சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா விருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. பகிரியின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் செய்யாறு சந்திரசேகர் ஐயா அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி, மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா. சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இசைத்தரம் அருமை, அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். கிளியே இளங்கிளியே சிறப்பான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி. மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியான உடையை பயிறு கயிறு சரியாக குறிப்பிட்டுள்ளார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும் சோலைச்சேரி தேன்மொழி அவர்களும் சிறப்பான விடையை தந்தவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் நீங்கள் கேட்டவை எனும் இனிய நிகழ்ச்சி சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடலை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்க்கும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கின்ற கீதநேசன் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நிகழ்ச்சி வெள்ளட்டும் நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா. மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சி கடத்த பாடலாக மனிதனின் மறுபக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன என்ற இந்த பாடலை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்காக கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில்

அட்டகாசமான ஒரு பாடல், இனிமையான பாடல் ஒலிச்சென்றது. கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன என்று கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. மனிதனின் மறுபக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பகிரின் பக்கத்தில் இணைந்து கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஒரு புதிர் தந்துள்ளார்கள். ஒரே எழுத்தினை இரண்டு இடத்திலும் போட்டால் வார்த்தை கிடைத்துவிடும், கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என்று. ஆம், பாப்பா குரங்கு என்று சிறப்பாக தந்துள்ளார். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி, அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். மனதை தொட்ட பாடல், இசைத்தரம் அருமை என்றும் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் இனிமையான பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். இதற்கு முன்பு அளித்த பாடலுக்கு, கிளியே இளங்கிளியே பாடலுக்கு, திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் பாடலுக்கு ஏற்றார்போல் அழகான ஒரு நடன காட்சி, இளம் கிளியையும் கண்முன் கொண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று பாராட்டினார்கள். சென்ற பாடலுக்கு மன்னிக்கவுமே சொந்தமே, நான் அதை கவனிக்க மறந்துவிட்டேன், அதை படிக்கவில்லை. சென்ற பாடலுக்கு பதிவிட்டுள்ளீர்கள், மறந்துவிட்டேன், மன்னிக்கவும். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் கனகம்பாக்கம் சரவணன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்கள் பாப்பா குரங்கு என்று சரியானுடையை தந்துள்ளார் தனிப்பக்கத்தில். அவருக்கு அழகான ஒரு நன்றி, பாராட்டுக்கள் ஐயா, சிறப்பு மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கோவில் என்ற திரைப்படத்திலிருந்து காலேஜிக்கு போவோம். யார் யார் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பிரகாஷ் அவர்கள்தான் காலேஜுக்கு போகிறார்கள். இதோ

ஒழித்தென்ற அந்த பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியந்திர நகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயர் நிருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தும் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் பிரகாஷ் விருப்ப பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை கண்டுபிடிங்கள் என்று கலைந்த சொற்களை கண்டுபிடிங்கள் என்று பதிவிட்டுள்ளார். சிறப்பு ஐயா அருமையான ஒரு வார்த்தை தான், கண்டுபிடிக்காத வார்த்தை. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் மீண்டும் பாப்பா குரங்கு. ஆமாம், சென்ற புதிர் கணவரை ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் ஐயா, மோகனரங்கன் ஐயா சொல்லிவிட்டார்கள், அவருக்கும் நன்றி. சென்ற பாடலுக்கான பதிவை தாமதமாக படித்ததற்கு திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள் நிகழ்ச்சி நடுவிலும் கடலை போட்டால் பதிவை கவனிக்க முடியாதுங்கோ. ஐயோயோ, அப்படியெல்லாம் ஒன்றவில்லை, நிச்சயமாக கவனிக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எங்கும் கடலை போடவில்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் பல்லடம் ரஹீம் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். காலை வணக்கத்துடன் வணக்கம் ஐயா, வாருங்கள், இந்த புதிர் போட்டி என்னவென்று கேட்டிருக்கிறார். கட்டத்தை நிரப்ப வேண்டும் ஐயா, அவருக்கு தெரிவித்துக்கொண்டு நாம் கொடுத்த அந்த புதிருக்கான விடையை ஏனோ நிறைய சொந்தங்கள் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன். இதை கவனி யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். பொதுவாக சபரிமலையில் பெரிய பாதை வழியாக சென்றால் இரவில் நம்மிடம் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சும் அட்டை தான் இது. நானும் நிறைய அட்டையை ஒட்டிக்கொண்டுள்ளேன், என் இரத்தத்தையும் அது குடித்திருக்கிறது. அந்த அட்டை பூச்சி தான் இது. இதுதான் அன்னியன் திரைப்படத்தில் அந்த காட்சி. பாவம் செய்தவர்களுக்கு இந்த அட்டையை விட்டு இரத்தத்தை குடிக்க செய்வார்கள் என்று சொல்லுவார்களே, அந்த அட்டை தான் இது. அட்டை கட்டை என்று அட்டையை சொல்லாமல் கட்டையை மட்டும் நிறைய சொந்தங்கள் சொல்லியிருக்கிறது. இப்பொழுது தேன்மொழி முருகன் அவர்கள் அட்டை கட்டை என்று சரியாக சொன்னார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக திருச்சி முத்தரசன்னூர் ஜான்சி அவர்களின் விருப்பத்திற்காக சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து காதல் கடிதம் வரைந்தேன் வந்ததா என்று இதோ வருகிறது.

சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒரு மெலோடி சாங், சிறப்பான ஒரு அழகான ஒரு காதல் பாடல் ஒளிச்சென்றது. திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பதிரியின் பக்கத்தில் இணைந்து ஜான்சி அவர்கள், நான் வரைந்த கடிதம் எனக்கே திரும்ப கிடைத்தது, மகிழ்ச்சி நன்றி. ஐயோ, இது என்ன கொடுமையாக இருக்கிறது! நான் வரைந்த கடிதம் மீண்டும் திரும்ப கிடைத்தால், ஒன்று கதவு பூட்டப்பட்டிருக்கும், இல்லை என்றால் இதயம் மூடப்பட்டிருக்கும். இது என்ன மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார்கள் என்று தெரியவில்லையே. ஏதோ பிரச்சனை இருக்கிறது அங்கே. போஸ்ட்மேனை தான் கேட்க வேண்டும் ஏன் திரும்ப வந்தது என்று. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், சூப்பர், சிறப்பான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், மனதை வருடும் கீதங்கள், மகிழ்ச்சி, மிக மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்கள், அருமையான பாடல், காதல் கடிதம் வந்தது பத்மாவதியும் பத்மாவதியிடம் இருந்து திருமணத்திற்கு முன்பு. ஆஹா, சிறப்பையா, நீங்களும் போட்டிருக்கிறீர்கள், அவர்களும் போட்டிருக்கிறார்களா? நானும் ஒரே ஒரு கடிதம் எழுதினேன் ஐயா, ஆனால் திரும்ப பதிலெல்லாம் வரவில்லை, நேரடியாக ஆளே வந்துவிட்டது, அவ்வளவுதான். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், கடிதம் சொல் கூட தெரியாமல் போகும் போல இன்று, சொல் கூட தெரியாமல் போகும் போல இன்று. யாமம், யாருமே கடிதம் எழுதுவதில்லை, ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் ஐயா இது உண்மையிலே. அந்த கடிதம் எழுதும்போது தான் அந்த உணர்வுகள் இருக்கும். இப்பொழுது கைபேசியில் உரையாடிக்கொள்கிறோம், ஆனால் உணர்வு இருக்கிறதா என்று தெரியவில்லை. மீண்டும் கடிதம் போக்குவரத்து தொடரும் என்று வேண்டுவோமாக. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள், அழகான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள், அவர்களுக்கு நன்றி. கனகம்பாக்கம் சரவணன் ஐயா அவர்கள், சேரன் பாண்டியன் படப்பாடல் அருமை என்று அவரும் பாராட்டியுள்ளார், அவர்களுக்கும் நன்றி. பிரகாஷ் ஐயா அவர்கள், ஐயா எனக்கு ஒரு தொலைபேசி வந்துவிட்டது, அதனால் பாடல் கேட்கவில்லை, பரவாயில்லை ஐயா, வாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியானுடையை வண்டு நண்டு என்று தேன்மொழி முருகன் அவர்களும், சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்களும், கோவை கணபதி சந்திரமன் ஐயா அவர்களும், திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்களும் அனைவரும் சரியானுடையை வண்டு நண்டு என்று பதிவிட்டார்கள். இதற்கு முன்பு கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் பதிவிட்ட கலைந்த சொற்களை கண்டுபிடி என்ற வார்த்தையில், சென்னை மோகனரங்கன் ஐயா அவர்கள், பனிச்சறுக்கு தாயக்கட்டை என்று சரியானவுடையை தந்துள்ளார், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள் ஐயா, சிறப்பு, அருமை, எதை கொடுத்தாலும் கண்டுபிடித்து விடுவார் மோகனரங்கன் ஐயா அவர்கள். ஏனென்றால் அவர் ஒரு, எப்படி சொல்வது என்று தெரியலை, ஒரு வித்தகர், அனைத்து கலைகளிலும் வித்தகர் அவர் என்றுதான் கூற வேண்டும் என்பதை குறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடல்கள். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அங்காடி தெரு என்ற திரைப்படத்திலிருந்து, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை ஆனால் அவருக்கு இணை இல்லை என்று விரும்பிய சொந்தங்கள், தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, அக்கா செல்வி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அங்காடி தெரு இதோ வருகிறது.

ஒலிச்சென்ற அந்த பாடல் அங்காடி தெரு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காகவும், தீபா குமார் அசோக்குமார் பொன்மதி அக்கா செல்வி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த அழகான மென்மையான இனிமையான இதமான பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேயர் சொந்தங்களே. பயிரின் பக்கத்தில் இணைந்து சென்ற பாடலுக்கு சென்ற புதிருக்கான விடையை தந்த மோகனரங்கன் ஐயா அவர்களுக்கு கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அழகான புதிரை கண்டுபிடித்ததற்கு நன்றி ஐயா, நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்ததற்கு நன்றி மற்றும் கேட்ரேஸ்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டினார்கள். ரகுபதி ஐயாவர்கள் கரூர் மாவட்ட கோவில் ரகுபதி ஐயாவர்கள் அவர் பாடலை கேட்க ஓடி வருகிறாரா இல்லை ஓட்டம் பிடிக்கிறாரா என்று தெரியவில்லை. ஓர் இடத்தில் நிற்க மாட்டார் போல இவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஓடி ஓடி உழைக்கணும் என்று உழைத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் என்ன வேண்டாம், விட்டுவிடுவோம், குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் கரூர் ரகுபதி ஐயாவர்கள். நன்றி ஐயா, நன்றி. வாருங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் ஒலித்த பாடல் ரொம்ப அழகான பாடல்மா, தேன்மொழி அவர்கள் ரொம்ப அழகான பாடல்மா என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் இது சரி மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டாரே, இது சரி என்று ரகுபதி ஐயாவர்களுக்கு ஒரு பாராட்டு. இந்த ஓட்டம் ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. ஆமாம், எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் ரகுபதி ஐயாவர்கள். இதயத்தை தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆனால் யாருக்கு என்று தெரியவில்லை. பாடல் கேட்டவருக்கா போட்டவருக்கா கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கா நன்றியை தெரிவித்துக்கொண்டு சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்கள் அடுத்த பாடலாக கேட்க வருகிறார். ஓ வரட்டும் வரட்டும் ஐயா, வாருங்கள். உங்களுக்கு தெரியும் ஐயா, அதுதான் நீங்கள் ஒரு சொந்தம் சொன்னது. நீங்கள் சகலகலா வல்லவன் காதல் மன்னன் என்று நிச்சயமாக ஐயா. கரு ரகுபதி ஐயா அவர்கள் நம் சிவகாசி ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். கண்டுகளித்தோம் ஐயா, ரசிக்கிறோம், ஏனோ தெரியவில்லை. ரகுபதி ஐயா அவர்கள் கோபத்துடன் காணப்படுகிறார். வேண்டாம் ஐயா, இந்த கோபம் அது இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கும். ஏற்கனவே கொழுப்பு இருக்கிறது என்று வேறு தெரிகிறது. அதனால் கோபம் வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை கணபதி சந்திரமனையர்கள் சரிபட்டு வராது என்பதை சரியாக பட்டுதான் தெரிந்து கொள்வோம் அழகான பாடல் என்று பாடலுக்கான விளக்கத்தை தந்துள்ளார். சிறப்பு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட புதிற்கான சரியான உடையை தொட்டி முட்டை என்று தேன்மொழி முருகன் அவர்களும் மோகனரன் ஐயாவர்களும் திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்களும் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்களும் அழகான விடையை தந்துள்ளார்கள். உங்கள் எல்லா துணை நெஞ்சுகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது கரூர் மாவடையன் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா நிருப்பத்திற்காக சின்னத்தாய் என்ற திரைப்படத்திலிருந்து நான் இப்போதும் எப்போதும் சொல்லுங்கள் ஐயா, ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? நான் இப்போதும் எப்போதும் தெரியவில்லை எனக்கு, கேட்டு மகிழ்வோம். சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கரூர் ரகுபதி ஐயா அவர்களுக்காகவும், தங்க பொண்ணு காவ்யா மனோஜ்குமார் அவர்களுக்காகவும்

அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. கரூர் மாவடியான் கோயில் பகுதியில் ரகுபதி தங்கப்பண்ணு காவியா மனோஜ்குமாரி அவர்கள் இருப்பதற்காக சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் அப்படியா என்று தெரியவில்லை எனோ, மிக்க நன்றி என்று பதிவிட்டார்கள். மறந்துவிட்டேன் ஐயா. ரகுபதி ஐயர் மிக்க நன்றி என்று பாடலை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்களை யாரோ புரட்டி புரட்டி அடிக்கிறார்கள். யாரையாவது வீட்டில் இருக்கிறீர்களா, வெளியில் இருக்கிறீர்களா, எந்த வீடு என்று தெரியவில்லை. கோவை கடந்து சந்திரமன் ஐயா அவர்கள், இவ்வளவு எளிதாக இருக்கிறது, ஆமாம் ஐயா, போக போக கடினமாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரகுபதி ஐயா அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், பாவம் அழுகிறார்கள், அடிப்பதை நிறுத்தி விடுங்களேன், என்னாலே தாங்க முடியவில்லை அவர் அழுவது. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், சிறப்பான பாடல் என்று பாராட்டினார்கள். ஐயா வேண்டாம் ஐயா, தற்கொலைக்கு எல்லாம் முயற்சி செய்யாதீர்கள் ஐயா, வேண்டாம் ஐயா, இருங்கள் ஐயா, பேசி தீர்த்து கொள்வோம். ஆமாம், சமாதானத்துக்கு வந்துவிட்டார். சந்தோஷமாக பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், வைகாசி மாதம் கைவீசி வந்த சங்கீத பூங்காத்து நீதானே என்றும், உன் சங்கீதம் கேட்டு சதிராட்டம் போடும் சிங்கார பூந்தோட்டம் நான்தானா என்று பாடலின் அழகான வரிகளை தந்துள்ளார். நிச்சயமாக அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் ரகுபதி ஐயா அவர்கள் தான் ஐயா சிறப்பு. மற்றும் ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா அடக்கி வாசிங்க நிகழ்ச்சி கேட்கிறேன், பூரி கெட்டை செங்கல் எல்லாம் வருகிறது ஐயா என்று பயப்படாதீர்கள் ஐயா, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கொள்கிறேன், ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீர்கள் ஐயா என்பதை தெரிவித்துக்கொண்டு, திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள், ஆஹா எனக்கு ரொம்ப பிடித்த பாடலாச்சே, இப்போதும் எப்போதும், ஆமாம் ஒலித்த பாடல், இப்போதும் எப்போதும் பிடித்த பாடலாச்சே என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நன்றி. கொடுக்கப்பட்ட புதிர்க்கான சரியான உடை 1-4 என்று சென்னை மோகனரகன் ஐயா அவர்களும், திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்களும், கோவை கணபதி சந்திரமன் ஐயாவர்களும் சரியானடி தந்துள்ளார்கள். உங்கள் அத்துறை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது மலபார் போலீஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பாலக்காட்டு பொண்ணு. ஆமாம், பாலக்காடா எதுன்னு எனக்கு தெரியாது. சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் விருப்பத்திற்காக பம்பரம் போல வருகிறது பாடல்.

0: உற்சாகமான பாடல் ஒலிச்சென்றது. மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து விரும்பிய நேர் சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரகன் பத்மாதி அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. மோகனரகன் ஐயா அவர்கள் பாடலை வழங்கிய இயக்குனர் ஆர்ஜே கீதனேசன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பக்கத்தில் என்ன ஐயா கிளிகள் எல்லாம் வருகிறது, நீங்களும் ரகுபதி ஐயாவர்கள் போல கிளிக்கு மாறிவிட்டீர்களா? கிளியுடன் இணைந்துள்ளார் மோகனரகன் ஐயாவர்கள், சிறப்பு. கரு ரகுபதி ஐயாவர்கள் பாலக்காட்டு பொண்ணு பம்பரம் போல கண்ணு என்று கண்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி. ஆஹா, என்ன ஐயா இது, பேச்சு சுட்ட முறுக்கு எடுத்துக்கங்க ஐயா. எடுத்துக்கொண்டேன் ஐயா, எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இது சர்க்கரைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஐயா? இல்லை, காரம் இனிப்பு தான் ஆகாது. கோவை கணபதி சந்திரமன் ஐயா அவர்கள் அழகான பாடல் என்று பாராட்டினார்கள். ரகுபதி ஐயாவர்கள் முடிந்தால் பேச்சு சுட்ட முறுக்கு பாடல் போடலாம். என்ன பாடல் ஐயா இதை தான், பேச்சு சுட்ட முறுக்கு தான் பாடலா? அப்படியென்றால் நிச்சயம் வளமுறும் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் இசைத்தரம் அருமை சிறப்பு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் முடிந்தால் பேச்சு பேத்தி இல்லை ஐயா இது, பேத்தி இல்லை, பேத்தியா என்று ஒரு கேள்வி கேட்டுள்ளார். இது பேத்தி இல்லை, பேச்சு என்பது என்பது என்பது என்பதை தெரிவித்து கொண்டு புதிர்கான விடையை கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் வானம் பானம் பானம் ஆமாம் வானம் பானம் என்று அழகாக பதிவிட்டுள்ளார்கள். அவர்களுடன் இணைந்து சென்னை மோகனரகன் ஐயாவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் ஜான்சி அவர்களும் சரியானுடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கனகம்பாக்கம் சரவண ஐயாவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டியுள்ளார், அவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் நேரலையில் தொடர்பு கொண்டு வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், ராமபுரம் அனுசுயா. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு காலை வணக்கத்துடன்
0: வணக்கம் வாருங்கள்.
1: ஆனந்த கும்மி படம் ஓமை நெஞ்சில் ஓசையில் காதில் கேட்காதோ, இந்த பாடல் நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம். இந்த பாடலை ஒலிக்க விடுங்க.
0: நிச்சயமாக இது வருகிறது உங்களுக்காக. ராமபுரம் பகுதியில் இருந்து அனுஷியா அவர் விருப்பத்திற்காக ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து

படத்தின் பெயர்தான் ஆனந்த கும்மி. ஆனால் பாடலோ ஒரு சோகமான பாடல் ஒலிச்சென்றது. ஊமை நெஞ்சின் என்று பாடலை விரும்பிய நேர் சொந்தம் ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷியா அருள் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், ஊமை நெஞ்சின் ஓசைகள் காதில் கேளாதோ, இனிமையான பாடல், சோக பாடல், சோகத்திலும் சுகமான பாடல். பாடலை தேர்வு செய்த அனுஷியா அக்காவுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். எஸ்பிபி அவர்களையும் எஸ் ஜானகி அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். பாடல் சூப்பர் என்று, மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமான ஐயா அவர்கள், துன்பம் போதும் இனி பூக்கள் தோன்றும் மாதம், துன்பம் போதும் இனி பூக்கள் தோன்றும் மாதம், காலம் உண்மை கூறும் மன காயம் இங்கு ஆறும், காலம் உண்மை கூறும் மன காயம் இங்கு ஆறும், இரு கண்ணில் மழை வெள்ளம் அது மௌனத்தாலே நன்றி சொல்லும், இரு கண்ணில் மழை வெள்ளம் அது மௌனத்தாலே நன்றி சொல்லும், ஊமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம். அழகான ஒரு பாடலை பதிவிட்டுள்ளார். இது வேறொரு பாடல் தானே ஐயா? ஊமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம் என்று அழகான பாடல் என்று பாராட்டியுள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐயோ, புதிர் கொடுக்கவில்லை, ஒரு புதிர் போட்டேன், எடுத்து விட்டேன், மன்னிக்கும் நேர் சொந்தங்களே. சபரி வனல் வேணும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக, எனக்கும் ஒரு பாடல் வேணும் என்ற திரைப்படத்திலிருந்து வாச கருவே பிழையே என்ற இந்த பாடல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்திற்கு.

0: அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. ஒழித்த அந்த பாடல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்களின் செல்வி செல்வம் அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கரு ரகுபதி ஐயர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி ஐயா, நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயர்கள், ஐயா எனக்கும் ஒரு பாடல் வேணும், படம் பெயரா ஐயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா, அவர்கள் என்னை கலாய்த்து பார்க்கிறார்கள், அதனால் அதை அப்படி அவர்களை கலாய்த்தேன் ஐயா, வேறொன்றுமில்லை. நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம், எங்களுக்குள் சகஜம் இது, நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்வி அவர்கள், எனக்கும் ஒரு பாடல் வேணும், இது படம் பெயர் அல்ல. ஓ அப்படியா, சரி சரி, நாங்கள் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி என்று பாராட்டினார்கள். நன்றி. மற்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் பதிவை பார்த்துவிட்டு சிரிக்கிறார்கள். பார்த்தீர்கள் ஐயா, இப்பொழுது கடைசியில் தன்வினை தன்னை சுடும் என்பது போல் உங்களையே பார்த்து சிரிக்கும் அளவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். இதற்குத்தான் யாரிடம் தலையிடக்கூடாது. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் சிறையில் பூத்த சின்ன மலரில் பூத்த அழகான மலர், அழகான பாடல் என்று பாராட்டினார். நன்றி, நன்றி ஐயா, படத்தின் பெயரை கூறியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள், ஐயா பாடல்களை கேட்டு மெய் மறந்து போகிறீர்களா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மெய் மறந்து போகவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரகுபதி ஐயாவர்கள், கற்பு உள்ள ராசா உன்னை நல்லா வச்சிக்கிறேன். ஐயா யாரிடம் ஐயா இப்பொழுது? அதெல்லாம் இல்லை ஐயா, நான் கடையில் எல்லா கடையிலும் கேட்டு பார்த்து விட்டேன், எங்கும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள் பாடலை கேட்டு ரசித்த சபரி மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சி முத்தரசன் ஜான்சி அவர்கள் பாடலின் ஒளித்தரம் சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டியுள்ளார்கள். இசையின் பாடல் அருமை என்று அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எடுத்து நான் விட்டவா என் பாட்டை தோழா.
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்கோ. அப்படிதான்

ஒலிச்சென்ற அந்த பாடல் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா அவர்கள் விருப்பத்திற்காக பாடல் ஒலிச்சென்றது. பதிரின் பக்கத்தில் இணைந்து ருக்மணி அம்மா அவர்கள் பாடலை வழங்கிய இயக்குனர் ஆர்ஜே கிரிஜேசன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. கரு ரகுபதி ஐயா அவர்கள் தேநீர் இடைவேளை தந்து தேநீர் கொடுக்கிறார், அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிக அருமை என்று பாராட்டுள்ளார்கள். கரு ரகுபதி ஐயா அவர்கள் நமக்கு தேநீர் கொடுத்துவிட்டு அவர் போதையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஏன் ஐயா இது நல்லதல்ல ஐயா, 12 மணியை இன்னும் ஆகவில்லையே ஐயா, அதற்குள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? கடையெல்லாம் மூடிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் உங்களுக்கு மட்டும் இது தவறாமல் கிடைத்து விடுகிறது ஐயா. இரஞ்சல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும், கரு ரகுபதி ஐயா அவர்களுக்கு போதை அதிகமாகிவிட்டது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துவிட்டார், அங்கே யாரேனும் இருந்தால் கொஞ்சம் தண்ணீர் விடுங்கள் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் இசை இளையராஜா, வரிகள் வாலி, குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், காணொலி இசை கேட்டு என்ன பாடல் என கண்டுபிடிங்கள். ஆஹா, புதிர் தந்துள்ளார் என்று நினைக்கிறேன், நிச்சயம் கண்டுபிடிப்போம் ஐயா. ஒலித்த பாடலுக்கு கனகம்பாக்கம் சரவண ஐயாருள் சிறப்பு மிகச்சிறப்பு என்று பாராட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கோவை கணபதி சந்திரமோகன் ஐயார் விருப்பத்திற்காக முதலாளி அம்மா திரைப்படத்திலிருந்து ஆத்தோரம் ஆலமரம் என்ற பாடல் கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காகவும்

உற்சாகமான ஒரு அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்த நேர் சொந்தங்களே. முதலாளி அம்மா என்ற திரைப்படத்திலிருந்து விரும்பிய நேர் சொந்தங்கள், கோவை கணபதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலி சென்றது. நேர் சொந்தங்களே, ஒரு வீடியோ காட்சி, ஆமாம், ஒளி மட்டும் வரும், இசை மட்டும் வரும், அது என்ன படம் பாடல், ஆம், என்ன பாடல் வரி என்று கண்டுபிடிங்கள், அதுதான் புதிர். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். கொடுக்கப்பட்ட அந்த காணொளி காட்சியின் பாடல் என்ன பாடல், முதல் வரியை கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே என்பதை தெரிந்து கொண்டு ஒலித்த பாடலுக்கு கரு ரகுபதி ஐயர்கள் அத்தோரோலமரம் என்று இசை வாத்தியத்தை போட்டு அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார். ஜோடியுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார், எந்த ஜோடி என்று தான் தெரியவில்லை. அழகான ஆஹா, இரு ஜோடியுடனும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நெஞ்சாந்த நன்றிகள். சிறப்பு ஐயா, பாடலை கேட்டு மகிழ்ந்தோம், உங்களுக்கும் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலா, தெரியவில்லையே. தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல், துள்ளல் பாடல், பாடல் தேர்வு அருமை என்றும் பாராட்டினார்கள். பாடல் மிக அருமை, சூப்பர் என்றும் நன்றி நன்றி தெரிவித்து கொண்டு, சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்கள், சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நம்ம கும்முன்னு ஏறுது எனக்கு என்று அந்த பாடலை ஐயா சந்திரமோகன் ஐயாவில் தான் சொல்ல வேண்டும் என்று மோகனரன் ஐயாவர்கள் அந்த பாடலுக்கான முதல் வரியை தந்துள்ளார். எனக்கு தெரியவில்லை ஐயா. காமக்கூர் சரவண ஐயாவர்கள், கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா வருக வருக என்று நிறைவடையும் வருகையில் நிலையில் அவர் வந்துவிட்டு என்னை வருக வருக என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் வாருங்கள் ஐயா என்பதை கூறிக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக கரூர் ரகுபதி ஐயாவின் விருப்பத்தில்

அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்த நேர் சொந்தங்களே, கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயர் விருப்பத்திற்காக சக்திவேல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. பகிரியின் பகுதியிலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அருமை வாழ்த்துக்கள் அக்கா. ஆமாம், தூங்காதே தம்பி தூங்காதே என்ற அந்த பாடல்தான் சரியான பாடல் என்று பாராட்டியுள்ளார். திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்களும் தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாடல்தான் என்று அவர்களும் கூறியிருக்கிறார்கள் ஐயா, அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி சிறப்பு தெரிவித்து கொண்டு கரு ரகுபதி ஐயாவர்கள், பேச்சுக்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது ஐயா. ஐயய்யா ஏன் ஐயா? அதுனா ஜல்லிக்கட்டு காளையா ஐயா? பசுதானே ஐயா? நீங்கள் உங்கள் வீரத்தை அதில் காட்டக்கூடாது ஐயா. நான் சொல்வது போல் செய்யலும், அதாவது பாசத்துடன் பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு என்று சாந்தமாக அழகாக பாடல் பாடி அழைத்தால் அடங்கிவிடும் ஐயா. அதனால் நீங்கள் வீரத்தை காட்டாதீர்கள், பாசத்தை காட்டி ஜெயிக்க முயலுங்கள் ஐயா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சிறப்பு பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் செம இசைத்தரம் அருமை என்றும் பாராட்டுள்ளார்கள். ரகுபதி ஐயாவர்கள் மிக்க நன்றி என்றும் நன்றி பாராட்டுள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி காமக்கூர் சரவணன் ஐயாவர்கள் ஜோடியுடன் இணைந்து நடனமாடிக்கொண்டு சென்று வருகிறேன், சென்று வாருங்கள் ஐயா. ஆரணி இந்திரநகர் பிரகாஷ் ஐயாவர்களும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்வழி முருகன் அவர்கள் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய இயக்குனர் ஐயாவுக்கும் நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. கனகம்பாக்கம் சரவண ஐயாவர்கள் ஒலித்த அந்த ஒலி, ஆமாம் இசையை பலமுறை கேட்டேன் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஐயா என்று வருத்தப்பட்டிருக்கிறார்கள். வருத்தம் வேண்டாம் ஐயா, தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடல் தானா ஐயா? அது எனக்கும் தெரியாது ஐயா, அதனால் ஒன்றும் கவலை இல்லை. திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள் ஒலித்த பாடல் அருமை என்று பாராட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுவரை சபரி ஒனொலி வழங்கிய நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்தும் புதிர்கான விடையை தந்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலைய இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.